தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி ததன தஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தட்டு தரி.